0: ஜமானி ஏசுயூப்பு, ஜமானி ஏசுயூப்பு, ஜமானி ஏசுயூப்பு, தூமே உனக்கு அஸீஸாகே.
1: இவரா, துரடியே உக்கு சசா.